சலி சுந்தராவில் காண்பு சுந்தாதின் பயார் பார் ஜாது கோப்பிலா சுந்தராவல் மேடல் கீகா கண்மே மேத சர்வன் ஹோவா நோ குதாயல் ஹோ பயார்